தனத்தை மனதா கோடு கட்டியாச்சார். தர்சன் சாது மில்லியோட பாகி சப் கில் பிக் கே கவாஜா சத்குரு சாஹு பாயா படுதான் மகாபுருஷா ஜோர் தித்தா சச் தே நாள் ஃபிர லோக பரலோக சௌர் கியா.